0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் வந்தாச்சு. இதுவரை நேரமும் சந்தோஷமாக என்னோடு இணைந்து கொண்ட அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மனமான நன்றிகள். தொடர்ந்தும் கலையகத்தில் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு வனிதா இணைந்திருக்க போறாங்க. நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து கொண்டு விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.

0: நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள், மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய பல நல்ல மனிதர்கள். வணக்கம் தாய்க்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம நிகழ்ச்சி கேட்டாலே உங்களுக்குள்ள தானாவே அந்த பாசிட்டிவ் வைப் வந்துடும் அப்படின்ட்டுன்னு. இது வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் என்ன. நேரம் 6:24 நிமிடம்.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட் தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபர் உடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
0: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2026 July 27 பராபவ வருடம் ஆடி திங்கள் 11 திங்கட்கிழமை திரியோதசி திதி மாலை 4:15 வரை அதன் மேல் சதுர்த்தசி நட்சத்திரம் மூலம் பகல் 10:28 வரை அதன் பின்னர் பூரா சித்தயோகம் பகல் 10:28 வரை அதன் மேல் அசுப யோகம் ராகு காலம் காலை 7:35 to 9:09 வரை சுப நேரம் பகல் 12:16 to 1:50 வரை இன்றைய திவச திதி ஆடி மாத வளர்ப்புறை திரியோதசி. இனி இன்றைய பலன். 1 சஞ்சலம், 2 இன்பம், 3 உயர்ச்சி, 4 யோசனை, 5 இணக்கம், 6 மகிழ்ச்சி, 7 கவலை, 8 இனிமை, 9 சிந்தனைக்கு. தலையில் குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுவது ஒரு அற்புதமான உடற்பயிற்சி ஆகும். இதை குழந்தைகள் செய்யும் போது மூளைக்கு இரத்தம் எடுத்து செல்லப்படுகின்றது. மூளையில் உள்ள பகுத்தறிவு நரம்பு தூண்டப்படுகின்றது. அதன் மூலமாக அறிவாற்றல், நினைவு திறன், கல்வி பலம் முதலியன கிடைக்கின்றன என விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். நோயில்லாமல் வாழ்வை பெற அடிப்படை தேவையான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுப்பவர் ஆனை முகப்பெருமான். வலது கையால் இடப்புறத்திலும் இடது கையால் வலப்புறத்திலும் குட்டை கொள்ளும் பழக்கமும், காதுகளின் கீழ் நுனியை பிடித்து இழுத்து தோப்பு கடன் போடும் பயிற்சியும் நல்ல உடற்பயிற்சியாகும்.
0: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள்.
3: இன்றைய நாள் எப்படி
4: ஆதரடியான சுற்றுகளை நோக்கி சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2.
5: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார்
4: இந்த வாரம் டாப் 12 போட்டியாளர்கள் கிளாசிக்கல் ரவுண்டுடன்

0: கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் மகுடத்தை சூட போவது யார்? சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு.
1: அறிமுகப்படுத்துகிறோம் BOC Flex Tap and Pay. இப்பொழுது BOC Flex App ஊடாக மிக இலகுவாக கட்டணங்களை செலுத்தலாம். ஷாப்பிங் செய்தல், உணவருந்துதல் மற்றும் அன்றாட அனைத்து கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். பணம் தேவையில்லை, கார்டு தேவையில்லை. BOC Flex இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில். மிகச்சிறந்த டிஜிட்டல் வங்கியில் அனுபவத்தை பெற BOC Flex Tap and Pay. எனது லைஃபுக்கு எனது Flex.
2: உங்கள் குடும்பத்துக்கு தரமான உணவுகளை கொடுக்க விரும்பினால் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது அவன்ரா ISO 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழும் ஹலால் சான்றிதழும். அவன்ரா தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் தேங்காய் பால் தூள் உங்கள் உணவிற்கு சுவையும் நம்பிக்கையும் சேர்க்கின்றது. அவன்ரா, ஒவ்வொரு துளியும் தரமானது, ஒவ்வொரு உணவும் சுவையானது.
3: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயார். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: சூப்பர் ஹிட் பாடல்களோடு

0: Shakti FM.
1: We play the hits.
0: Shakti FM. Vinay Anusaranai.
2: Vaalvikku.
3: HMB Assurance இப்போது HMB Life வாழ்வுக்கு சிறகாய்
4: சக்தி FM

0: உங்கள் முதல் தர வானொலி சக்தியின் முதல் தர நிகழ்ச்சியான வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வணக்கம் தாயகத்துல நாங்க உங்களோட சந்தோஷமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். நீங்களும் நாங்களும் ஆடி பாடி சந்தோஷமாக மகிழ்வதற்கான ஒரு சூப்பரான திகதி தான் ஆகஸ்ட் மாதம் 8 திகதி. BHET 2026 இடம்பெற போகிறது. இது போர்ட் சிட்டியில் தொடர்ச்சியா ஒரு 10 மணி நேர தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் மூன்று மொழிகளிலுமான ஒரு மிக பிரம்மாண்டமான ஹிப் ஹாப் ஷோ.
1: சோ இந்த நிகழ்ச்சி நம்ம யாருமே மிஸ் பண்ண கூடாது. அப்படி ஒரு அட்டகாசமான நிகழ்ச்சியா இருக்க போது நான் ஸ்டாப்பா நம்ம ஆடி பாடி சந்தோஷமா இருக்க போறோம். இதுக்கான டிக்கெட்ஸ் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு வாட்ஸ்அப் கால் இல்லைனா டெக்ஸ்ட் அனுப்பி வைங்க. சைபர் 588-62-68 அப்படி
0: வணக்கம்
1: தாய்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்ற பிளான்ல இருக்கிறதா இருந்தா அது என்ன வேலைன்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நம்மளுக்குள்ள பவானி கேக் வந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்ப இந்த வேலையை விட்டுட்டு மாசம் மாசம் சம்பளம் வர மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போகலான்னு தோணுதா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு யாரும் உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர்
0: பண்ணிருக்காங்க போல இருக்கு,
1: உங்களா பேக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. பவானி நாவலப்பேட்டி வசந்தகுமார் டெக்ஸ்டைல் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காராம். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான். ஆனா வேற ஒரு வேலைய பழகி அதுல நம்ம இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கறது பிராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது.
0: வயசு போயிட்டது,
1: அதனால இதையே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க.
0: ஓகே,
1: இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்து நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. என்ன
0: எப்படி
1: இப்போ ஊர் பக்கம் அப்படின்னு சொன்னா
0: வாங்கி கொடுங்க
1: கௌசாரால இருந்து ரம்யா சொல்றாங்க. அவங்க ஒரு டீச்சரா, இந்த வர்க் ரொம்ப பிரஷரா இருக்கா. விடிய காலையில 5 மணிக்கு பேரண்ட்ஸ் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. டீச்சர் கிளாஸ்,
0: இவங்க ஸ்காலர்ஷிப் டீச்சர்,
1: டீச்சர் கிளாஸா கிளாஸ்னு. அது மட்டும் இல்ல, சண்டே மார்னிங் கூட ஏர்லி மார்னிங் கால் பண்ணுவாங்க. அதனாலயே இப்போலாம் வர்க் எல்லாம் முடிச்சு வந்ததுமே போன ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இத வேலையை விட்டுட்டு பேசாம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள போகலான்னு தனக்கு தோணுதான்.
0: ஓகே, சரி பாபம், நீங்க சொல்லுங்க உங்களுடைய இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? இருந்தா என்ன வேலைக்கு போறதுக்கு விரும்புறீங்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப இருக்கிற வேலையில என்ன கஷ்டம் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க.
1: நீங்க கஷ்டப்பட்டது இன்னும் முடியல போல இருக்கு, உங்களுடைய மிஷன் சக்சஸ் ஆகல போல இருக்கு,
0: அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகிறது. திரைப்பட பாடல்
1: ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் கார்த்திக் மற்றும் ஹரிணி பாடும் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. சந்திரகுமார் தேல்தோட்டையிலிருந்து அவங்களுடைய அந்து மனைவி ஜெயசித்ரா 49வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பி

கலிக்கூரி சீட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக. உங்கள் கிருபினி வானொலியினூடாக தேவனை நாங்கள் எப்பொழுதுமே நேசிக்க வேண்டும். அவர் எங்களை முதன் முதலில் நேசித்த தெய்வமாக இருக்கின்றார். ஆனப்படியால் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் தேவனை நேசிப்பதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தின் கீழ் நாங்கள் அடங்கியிருந்து அவருடைய அன்பினால் நாங்கள் நிறைந்து வாழ்கின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் கிருபினி வானொலியினூடாக. உங்களுக்காகவே அடுத்த பாடல் மகிமையின் ராஜனே இசைத்திலிருந்து ஒலிக்கின்றது.